அதுவே அமுதமுடி வாயிடல் சமசி போவுடல்லேதோ அதே தீபமந்தோன காது காதாரதோ அது ஹயம் மொத்தம்.